0: pray.
1: Happy birthday, Sister Kando. I love you.
2: Happy birthday, Mommy. I love you. Long life.
3: Happy birthday, Mommy.
4: Happy birthday, Manake. May God bless you. We love you so much. May God continue to comfort you. You're still the apple of my eye. I love you so much. Have a beautiful birthday. We always know that we love you. God loves you more.
5: Happy birthday, Mom. Thank you so much for being the gift that you have been to me and our family so far. I pray that the people with you that side live to experience you as the blessing that you have truly been. We look forward to the time when you will come back home. I love you so much and I care for you. Not all superheroes wear capes. Some look like a 15-year-old girl that had a child at some point and decided to journey on life with her. I love you so much, Mildred. You mean the world to me. I love you. Zambia kuchalo, mama.
6: அப்புறம் நீங்க அனுப்பிவிட்ட மூணு லெட்டருக்குமே வந்து நான் ரிப்ளை லெட்டர் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு கிடைச்சிட்டேன் சொல்லிக்கோங்க. அப்புறம் இப்போ ஆடியோ மெசேஜ் ஒன்று உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன், அதுக்கு இன்னும் கிடைச்சிட்டா இல்லையா உங்களுக்கு தெரியல, அதுவும் கிடைச்சிட்டா இல்லையானு சொல்லிக்கோங்க இன்ஷால்லா. அதுக்கப்புறம் இன்னைக்கு 21ஆம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு தான் வந்து நஜீபா வந்து செக்கப் போகிறேன். அப்புறம் நீங்கள் உமாவுக்கு பேசிட்டல, உமாக்கு மட கேட்டால் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அம்மாவுக்கு அடிக்கல் பேசுறேன் இல்லை எப்போ பேசுறியா அதையும் சொல்லிக்கோங்க இன்ஷால்லா. இந்த லெட்டர் இப்போ இந்த ஆடியோ எப்படி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும் இப்போ போட்டாலும் இன்ஷால்லா. அதுக்கு முன்னாடி நீங்கள் அதே லெட்டர் எதுவும் போட்டீங்கன்னா இன்ஷால்லா வேணால் எடுத்து ரிப்ளை லெட்டர் வேணால் உங்களுக்கு நான் போட்டுவிட்றேன். நல்லது பாப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. சோமா இருக்கியா? நாங்கள் எல்லாமே தான் சோமா இருக்கோம். சரி, துவா செய். அப்புறம் பாப்பாவுக்கு ஃபோன் பேசுனியா? அப்போ ஒன்று சொல்லலையே, மறந்துட்டியா இல்லை ஐடி லைன் கிடைக்கலையா? சரி, உன் ஹெல்த் எப்படி இருக்கு? எப்படி விசிட்டிங் எதுவும் உண்டா அந்த மாதம்? என்ன எதுவும் லெட்டர் போட்டுக்கோ. அப்புறம் சைனாக்கு ஈவுக்கு வந்திருக்கேன். துவாசி இன்ஷால்லா ஏதாவது முயற்சி பண்ணுவோம். ஒரு ரெண்டு மூணு நாள் ரிட்டர்ன் ஆயிடுவேன். எதுவும் மெசேஜ் இருந்தால் சொல்லிக்கோ, இல்லை லெட்டர் எழுதி. வேறு என்ன, வீட்டிலலாம் சொல்லாம் எல்லோரும் உனக்கு சொல்லலாம் சொல்லி இது பண்ணாங்க, இதாக செஞ்சாங்க. சரி, மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் பேசிக்கோ. வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
8: Este mensaje es para Luis Fernando Revillas. Papá, bendición, ¿cómo has estado? Espero que estés bien. Te amo mucho y te extraño. Muchas bendiciones. Te amo demasiado. Muchas gracias por la fiesta, estuvo increíble. Una prima me mandó el GTA 5, ese está increíble. Y lo de la fiesta, muchas gracias papá por el regalo de ti, mi mamá está demasiado bueno. Te quiero mucho y te extraño. Feliz día del amor y la amistad. Goodbye dad. Bye. See you papá.
9: Hola, buenos días, soy Reina. La radio me ha enviado una notificación diciéndome de que por favor les diga que es solamente uno, lo máximo dos mensajes por recluso, ya que el tiempo de los mensajes es limitado y hay demasiados mensajes y no pueden, no tienen el tiempo para ponerlos todos. Entonces, por favor, vayan diciéndole a sus familiares para que no se enojen. Porque no se pasan los mensajes de ellos. Gracias.
10: Metro Plus weather.
11: It will be mainly sunny, dry, and very hot in the afternoon, and weather will be mainly fine tonight. Current temperature stands at 30 degrees and relative humidity is at 67%. Please note that a very hot weather warning and a yellow fire danger warning is in force. The outlook. It will be mainly fine and very hot in the next couple of days.